0: நமோ நிறுத்து நிறுத்து நமோ நாது நாதே கலங்கிய நாமே சமஸ்தி சரூபே கலங்கன் பினானே கலங்கி சரூபே நமோ ஜோக் ஜோகேஸ்வரங் பரம் சித்தே நமோ சஸ்திரபாணே நமோ அஸ்திரமாணே
1: நமோ பரம ஜ்ஞாதானோ லோகமாதா
0: அபேக்ஷிய பரமிய போகிய புக்தே
1: நமோ ஜோக் ஜோகேஸ்வரங் பரம் ஜோக்.